சாந்த குருசே அடையாளமின் அபசதுரங்கின் அபகலவாதேவா அபகேதவே சுவாமினி.

0: எவிட்ட ஜீவமான சத்துயன் சதரதேனா காயனா கரபின் சிடியாவுத சிடின்னாவுத மது சிடின்னாவுத எக்கம ஜீவமான தேவியன் வார்சேட சியலு கௌரவே வேவாய் கேன
1: சோதேஷ்கேதாலுக்கு
0: எவிட்ட வெடி மஹல்லோ 24 தேனா துன்வன ஸ்வர்கே சியோன் ஹீ உம்வார்சிகே சிங்காசனே இதிரியே சிடின වැඩි මහල්ලන් 24 දෙනා ස්වකීය කිරුළු බිම දමා දෙවියන් වහන්සේ ඉදිරියේ වැඳ වැටෙමින් ඔබ සදා කාලෙන් සදා කාලයට ගෞරවේ ලබන්නට සුදුසු දෙවියන් වහන්සේ